ஜியோமெட்ரிக் ஏவும் ஏவர் சுரேஞ்சக் நூன் சுரேஜம் அம்பம் நூன் சுரேஜம் நூன் புதே ஃபிட்னி இட்டம் நூன் வயதுதால் லிப்பு எல்ல அச்சி சிவன் எல்ல மங்கிலேஞ்சால் லிப்பு அச்சிமன் எல் நாக்கும் முனிசிபாலிட்டி ரப்பினி பில் கபா ரப்பி நுசப்பிரனி ஆல பலரிக்க எல்ல முன்னோன பலா பமட்டி பலா போட்டு கிசம கோரை எல்ல முக்குமுள்ளு أريد بقضاء الله من المنون وأتيال لك وكنا فبقى كتبون كنغمي نقول لي الله أتجيو مهم أن كم كلف نكو يعني سمى كلف وكنا فنا أتوقع علي لأن اللي جيب بوا يريد أن يجيك تكو جيكو كنا فكت سمى سلطان جميع أم وكنا دي التفريض إليه للامون يب جيكو كنا وأريد بقضائه لكن الصدمة دونك دفتي جل أبتعم يجحنا لسل سمتي دفتي نفهم سبابا يتم دنبوك دونك يتم دفع دل صدمة جل تجرى مدرم جل تجرو يتم بابا ننبوك من دل يو جحب كسين بير سجل لك بحم سلوك دل بحم بتجل توتي دونك من دل لسل بحم بوجوخ توتي جل لسل يتم بحم يو دل لنبو من دل سكيني فلت لن أبتك سيف sonoko tenexnal wakene kep ko xamne yalla tokkene ci yow wala daba ci yow nanguko yalla itam allah ma khutbo boko jifale lu new mu nanguko bu fulko dama bare lol waw motax yalla ne radiyallahu anhu wa radiyallahu an nas ma jam lo xamne gërem na len ñam itam gërem na ma nax dama leena tek ay nattu yu nangu ko yow itam ñu liggéeyal ma lu tuuti ma ful ko wa taslim li amrillah mooy nga jébbulu ci yàlla ba lu la yàlla teg di wax pourquoi nga daraan kilifa nangul kilifa ga ba lu ko kilifa ga teg du ko wax ne ko lu tax nga teg ma nangam nekk itam bu demee yàlla lu yàlla wàccee ci kawam du tax mu onku bu naan yàlla lu tax nga teg ma nangam daf koy nangu rek daf koy nangu rek ndax xam ne jaam la te yàlla itam borom xam-xam la borom kattan la te itam ku am ñeewante la ci jaamam te itam nee na du ma tooñ sama jaam boo gamee noonu kon da ngay jàpp ne loolu boo nekkee ci njub lu tegu ci sa koor rek da ngay xam ne coobare yàlla la ak nangu nangu yooyu ñu di punki ngëm yi moo di atawakkul ala allah te moo di waman yatawakkal ala allah fa huwa xasb ak attafwid ilallah te mooy ufawwidu amri ilallah wala ni kon ponki itam kéefeer ñeent la ponki kéefeer ñeent la te moo di arrahba waarrahba waalshahwa waalxadab arrahba mooy nga bëri lay xemmeem donc nag bokk na ci ponk yi nga xamante ni mooy tax maanaam ñeent yi bu dajale bu dajoo ci nit ki rek mu nekk yéefér